எதுவோ ஒன்று மனதிலே அடடா இனிக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதும்.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தடைபடாத நூறு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே வஞ்ச

0: My Radio 90FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதும்